கிரேக்கவலை கம்போ, கிரேவலை கம்போ, ஜிபிரி நம்பரவல ஆசிபத்தம் நக்கலாம் கிரே கம்போ, வாபசுபாய் இன்றி காடு மத்தம் நக்கலாம் கிரே கம்போ, ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே ஆடு மத்தம் நக்கலாம் கிரே, அது வலட்டி மத்தம் நக்கலாம் கிரே வல் கம்போ, ஒரு வார் கும்பிடோ மதாம் ஆடேகோ துருவாவலியரோ இமருவந்தினோ அல்பரி ரஜபாத்தோ அந்த காலவந்தர் பேரோ மாமா பொருமோ ஹேத்தனா கொண்டேகோ அல்வாய் தெரியோ அல்வாய் சோக்குனோ குல்போல் ரஜவுரோ ஏயா போஞ்சோ தேவருவானோ ஏமா குலுண்டோ பெருமா கொச்சுரோ அல்வாய் சிங்குடோ அல்வாய் தாகரோ அல்வாய் காசரோ மூசா ஜோகோ மூசவரியாகோ வராசரோ ஒரு குரோபரத்து

0: சாமி உதாலாங்கூசி துர்மச்சிருக்கிற வாஜாம சுல்பச்சரி வல்தரபத்தரி சிலம்சா ஹல்லஜரி தாரல வாரம குரு சமத்து மசி அன மசித்து வர பக்கம் ராத்தி கம்பே முன்னல பொலகே ஜைலன் ஜம்மே நெல்கிச்சி அம்பே நெஞ்சகர் எம்பேன் குசிரி தேனன் லேஷோக விக்கேபி அல்கா சரபதம் ஏரிப்பமிஷி ஜிம்பனா தமான ஓ கம்போக் ராத்தி அர்பக வாட்டி அர்பக் கத்தி وهذا قالت جليد امي جمهور خرد ام بدر ام قدا تدري وهذا قال نشيل نمشي
1: جامع بكر هدية خاصة لعبد الرحمن موسى وزارة موسى والحاج والزارة موسى هناك من أجاني أو من الماجرية وكمان عبد الرحمن قنبو من كارتية زراف نقول لكم صباح الخير من غاديو تشاد
0: أنا جيت وارا جدا فيني كرفتا دوري المي أربط صبا في الكلام ما فيه بدور شبن دي جب درجلي أخي درد كامن دي أخي شكر دينا من نامي بتر بكي مما الولاد لرين قبضا بك سندي ميكر كبت لمني قل لكم إمام مام جميع كان ده فقري دقني دسم كان ده بشي إداري عند من كسي أتينا لبسوي سوي دسينا في قروك درب كسيدي كم قلت شي أمر كزيدي أبن قرار أبوك كودي هديس ليلة ما بنسي والظلم بالمال ما بنشري دس الكريد